0: wünsche mir, dass die Welt besser wird. Und wenn jeder jeden Tag etwas tut, was die Welt ein kleines bisschen besser werden lässt, dann muss die Welt doch besser werden.
1: In 2021, most Latin American countries will hopefully be in a position to better integrate their economies, both regionally and globally. This will depend on the success of their own fiscal policies, as well as on efforts to resist protectionist pressures at home. In particular, those economies relying on the production and exports of natural resources must invest more in their infrastructures, health and education, if they want to provide more and better jobs and become more competitive. With that, the foreseeable future should offer new opportunity for Latin America's market-oriented economies to develop sustainably, says José Alfredo Garza Lima from Rio de Janeiro.
2: Hi, my name is Storm and I'm in the 7th grade and I'm 13 years old.
3: آها آرزوم اینه که هرچه زودتر این کرونا تموم بشه بتونم بچه هم ببینم نوه هم ببینم در دنیا هیچ جنگی نباشه همه مردم دنیا با هم دیگه مهربون و خوب باشن.
4: نكذب على أنفسنا إذا كنا نعتقد أن الإمرأة حصلت على حقوقها كاملة. أتمنى بالمستقبل أن نصل إلى مجتمع لا نفرض فيه على الإمرأة بشكل مباشر أو غير مباشر أدوارا وقيود. عيد إمرأة سعيد لكل نساء العالم.
5: Kada razmišljam o budućnosti,
6: želim i očekujem da više nema pandemije, da svi zdravije jedemo, da manje zagađujemo prirodu, da smo mnogo tolerantniji jedni prema drugima i da živimo u miru.
5: Mislim da smo u svoj našoj antropocentričnosti veoma oštetili svet u svakom pogledu i mislim da u budućnosti socioekonomske podele će biti još istaknutije i da će dovesti do novih, još većih nepogoda. Ono u čemu ipak vidim tračak nade jesu organizacije i aktivnosti koje se zalažu za očuvanje okoline i koje se trude da osveste svet o već pretećim klimatskim poremećajima. Takve organizacije me inspirišu da delujem i učestvujem u promenama za koje smatram da su izuzetno neophodne i odlučujuće za budućnost sveta.
7: Μιλάνε δύο
8: ρίζες και η μία ρωτάει την άλλη. Το μέλλον είναι πότε θα γίνουν οι
9: ανθρωπότητες. Και η άλλη λέει
7: προτέρα, της αφού είσαι αγώγησης, πατάτα.
8: Της πανδημίας, του ρατσισμού
9: γιατί είναι μια
8: και η σκλαβιά του μίσους ως προς τα ζώα, το περιβάλλον και τη διαφορετικότητα.
9: Είναι σαν να έχουν κουνηθεί τα νερά και δεν μπορείς να διακρίνεις πλέον τόσο καθαρά τι θα συμβεί, τι θα έρθει. Και η όλη κατάσταση στην Ελλάδα αυτή τη στιγμή είναι τόσο αβέβαιη και τρομακτική, μπορώ να πω, αλλά περιμένω να δω.
10: Bonsoir, nous sommes tous les deux avec Charlotte et Baptiste en direct de Aix-en-Provence.
11: Ne nous laissez pas tout seul.
10: Et nous sommes en France.
11: Ils sont en train de les massacrer. Et
10: donc on vous fait un petit bonjour.
12: Jag hoppas på en framtid när det är fritt fram att vara en kropp i
13: min
12: världen.
13: Framtiden är liksom någonting som man inte riktigt kan vår egen
14: föreställa sig. Alltså man föreställer sig liksom framtiden från
13: och djuren omkring oss och tar hand om vår
14: planet. Och då tänker jag
13: på ett politiskt plan att hoppas jag
14: helt enkelt blundar
13: kapitalismen
14: och roterar och pekar. Och dit jag tittar händer någonting och decennierna går. Och sen kanske ingenting är som det brukade vara. Och därefter, ja, så fortgår det.
15: Ja si želám,
16: aby budúcnosti nerobili toľko plastu.